வைரத்தீர சுனராயன் சுனராயந்தி, வைரத்தீர சுனராயன் சுனராயந்தி, வைரத்தீர சுனராயன் சுனராயந்தி, வைரத்தீர சுனராயன் சுனராயந்தி, வைரத்தீர சுனராயன்.